நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சு கீரட்டா, நித்தம் நித்தம் வந்த சுத்தி வரட்டா, நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சு கீரட்டா.